paya ai mutum fara gaba ko zo ba ke ya ke ba bu shi kuwa won je na ta ta ya je ga ya ku ye ya bun tun yo sha ni ga shi papa me yo bun tun e se ga wo wo bun tun e we bu je yo wo bun tun e ba wo ni wo bun tun e ma ko ki a tere di ba jadi ya mo mo ni Chacha di mo ba ni ta ga di sha wo sha Wai ka ti ku ba ya ai mu tu ba ya ala ba mo so ba je ya je ba bu shi ku ani ma ko ya sha mu winu mu wa mu ku su mo wa na wa mo bu ye ni I'm going to go to the house.
爱慕就不能来吧。我说吧，姐啊，姐，我不是过嘛过，也是我为侬过啊。我不穷，那我问不了你。阿妈，我家要下地把戏，嘛过把戏我说啊。叫哪兄问我住，我姑娘嘛过。叫哪兄问我住，我姑娘下跪。我就那边我也干，我也要下地把戏。那姑爷该媳妇嘛容易，不要嘛要过你金牌，我落要过。你如果你为我困大夫，你金牌我落要过下地把戏。我就那边我也干，我也要下地把戏。你家有国库百万国干嘛你嘛个？我想要风，我有慢慢慢想。该过没过年，今晚下地把戏。我也大家就大小就不呀，爱慕就不呀呀吧。我说吧，姐啊姐，我不是过年了。也下不为侬过呀，我不是侬家娃的嘛不。爸爸的钱我还有公公过呗嘛不。俺家哥哥出个不行，要交出来要不要钱可以。大小叔伯呀，爸爸年轻就苦，亲家妈我忙忙活，我有个家多心眼家大忙呢。我的大小叔，大小叔伯呀，阿哥呀哥，下边问端午，下边关系，我爸呀干，下边问端午嘛我，不管几家，这你，下边嘛都来乱叫的，爷爷干，下边问端午，下边关系。小叔伯呀，爱慕中伯呀，阿呀吧，我说吧，姐呀，姐吧不是苦啊，也下不为侬苦呀，我不是侬娘哇，我不要你，也别白呀，姐呀，给你哟，别过山过个大根呀，我的大吉姑，大吉姑伯呀，爱慕中伯呀，阿呀吧，小朋友。他是说绝不行，我有说苦水我们俺家是我们过一年，一年要过一个我们白过冰冰好吧？俺哥都是顶上小鬼。我的大小叔，大小叔伯呀，爱慕中伯呀，俺俩吧，我说吧，姐呀姐，我不是过你嘛不？也下不为侬过呀，我不许侬往家你问不了你。现在叫一下的官大夫，谁敢把牙叫侬下个大家给一下可以？我一大小叔，大小叔白呀嘛我，你也不敢白呀，你也不哭。家母嘛嘛，夏天呀，烟雾也多，我也没嘛个。我来把家媳妇看，我看白可把村外的嘛嘛晒开。我的干洗手，干洗手把呀，爱慕中把呀，爱来把晒开。我说把姐呀，姐我不是过你嘛个。也下不为侬啊，我不许侬往家娃问不了你。你问叫个白我也干，我也要学会。下里不干的，不干多，不干多干我滚大伙呀！我叫我叫我学会，不干多多干一滚大伙，干西干过叫我滚啊！我来干西数，干西数伙呀，爱慕主伙啦，俺俩吧。我说吧，姐呀姐，我不是苦啊，先可以。我想不用啊，我不是问我娘啊，我不要你妈个。哎，姐，万一家过吧，半个比加入你妈个，空间我比小五千块。俺俩女儿
电冰箱，电冰箱我我我，哎呦呀，电冰箱，电冰箱我我我，呀呀你那呀住吗你，呀呀你那呀住吗电冰箱，电冰箱我我我，那我就写你，那我也也写我，那我就写你，那我也也写嘛我。谢谢父母各位人友，谢谢伯乐有朋友的。哪里我呀电冰箱，电冰箱放我屋。我把公主呀电冰箱，电冰箱放我屋。我滚下电里，我谁不见我本，我管着你，我。